மக்கள் மத்தியில் தோறும் கே சந்தோக்தன தான் ஜரிபா சி மெகாஹர் சாம் அஹும் தஸ்மிக் மங்காத சந்தோக் ஜரிபா ஆகாஷ்வாணி இம்ஃபால் கி எஃப்எம் சங்காய் சேனல் தகினி ஹஜிக் சந்தோக் சரி ரேடியோ டாக்குமெண்ட்ரி சீரியல் உமங்லாய் ஹரவுபா தராமத்தை சுப தாங்க ஐபா எல் அசோக் குமார் தோறும் புதோக்பா தாங்ஜம் இபோஜா சிங்

ங்கேயாக ஹோம்லாங்கனஹன்னரன்னுங்கேயா ஹரானலயங்கே ஹௌநாதனாலிரிரி மாய்கேதனா மரிய சுந்தாயினி பானே போயிரே அந்த சிங்காயே.

மக்கள் மத்தியில் தோறும் கே சந்தோக்கணும் தான் ஜரிப சி மெகஹர்ஷா மஹும் தஸ்மிக் மங்காத சந்தோக் ஜரிப ஆகாஷ்வாணி இம்ஃபால் கி எஃப்எம் சங்காய் சேனல் திகினி ஹவுசி முக் பூதன லக்சரி எஃப் யும்பால் கி தோறும் த எஸ் எல் இ லைனா அமதி மசி கி லாயிங் இரமசித ஜெனிம்ஸ் இம்ஃபால் கி ரியூமட்டோலஜிஸ் அமதி அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ரியூமட்டோலஜி கி டிஎம் ஃபெலோ டாக்டர் நாமிரக்பம் ஜோன்சன்கா உனதுன வரி சாபா உனவிரி பி லொய்தோங்பம் ரஞ்சனா தோரம்பு தோக்பா தோக்சோம் ரேணுபலா.

மக்கள் மத்தலுக்கு தோறும் கியா சந்தோக்துன தகன் ஜரிபா சி மெகஹர் சாம் அஹோம் தஸ்மிக் மங்காத சந்தோக் ஜரிபா ஆகாஷ் வாணி இம்ஃபால் கி எஃப்எம் சங்காய் சேனல் திகினி கங்கன் ஜவா லாக்லிப ஜூன் கி தாங் தரா தரேத் யும் சகிஷு நுமித் நுங்தில் கி புங் தரா நிதோய் மினித் தரா குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ் கி டாக்டர் ஆஃப் த டே த தம் ஜரி நுபிசிங் த தேங்னாபா புக்னிங் வாக்கல் கி நுங்காய்த்தபசிங் எக்ஸ்பர்ட் ஒன் லிங்ஸின் பிகதபா Associate Consultant Psychiatry Bavina Hospital Dr. Asima Hawijam Lamda Mashigi Nupi Obishingna Ekogi Studio Ge Telephone Number 879-880-3293 Da Call To Biroktuna Khangning Bakya Khanghung Nabagi Khonong Chawa Lobiyu Telephone Number Amukka Ningshing Jeri 879-880-3293 Khangan Jabaloi Jeri